0: நெட் எஃப்எம் ஆல்பா ஸ்டுடியோ வித் விஷன் கேயா கசுனி அண்ட் கெஹான்சா.
1: எஃப்எம் அனுபா, எஃப்எம் அனு ஹதராய் தசமாத, நெட் எஃப்எம் டிவைன புரா,
2: உதய சின்ஹாய விநாடி 45.

0: பிராண்ட்ஸ் காணா என்ன தாம் ப்ரோ
1: வார்த்தா பிட வார்த்தா தமிழ் கோடி அட்டை என்எல்வி தனடி தானே ரத்துராயி ருபியால் கோடி தகத்துன நாமே அத்த இக்ம வு தேவந்த சுப்பிரித்தியாக லபாதிமின் ரத்தே சங்கர்தனேத தேவந்த சக்தியாக வெமின் ஒபாத் தினவா ரத்தா திருவன ஜாத்திய மகத்தான சம்பத தனனி தானே விலதீகன ஒபாத் கோடி பத்தியக்கு வான்
2: அனுத்தன காடும மிலக் கசாகல கிரீன் சூப்பர் வித்தின் ஹிதாகன பெரிய அடும மிலக்கிட்ட தென் பாண்ட ரசாக் ஒபாத் அது மேவித் வெனுச வட்டாகன ஷாகா மாத்தலை அத்துருகிரிய முல்லேரியாவ நாரம்மல கனே முல்ல கம்புல கசாகல கிரீன் சூப்பர் கசாகல சமூக வியாபாரிய வெத்தின்
3: பிளாக் கரேக்கு ரச பலன் தென் ஒயத் கெமத்தி அதி நேத மென்ன மாத்திர ஃப்ரீலண்ட் பிளாக் கரி ரச சோயமீட் பிளாக் கரி ரசட்ட மஸ்னுகா மஸ்கன்ன
4: ஸ்ரீலாங்கிக குளுபடு ரசய இத்திஹாசய புராவட்டம அப்ப லொவம தினாயத எம ரசய நவ மாவத்தக்கின் விஜய சமாகமே சோயா நகர்ஸ்துலின் ஒபட்ட தாயாத கராய் ரசகாரக எத்தேம நதி விஜய வெஜி சோயா நகர்ஸ் ரச கன்மா எத்தே அப்பேம அப்பேம தேசிய குளுபடு சாரேனி ரச ரசக்கின் யுக்த குணய சுவந்த போஷதாயி பவின் இயல சோயா நகர்ஸ் நம் விஜய வெஜி நம் வெஜிம தமாயி
5: மெல்வா பாக்ஸ் பார்வல நம கணக்கம மிம்ம கால தியன நிசா விஸ்வாசேன் கண்ண புலுவா ரவட்டன்னத் பே மெல்வா இக்க லங்காவ இக்க
6: ශ්‍රීලාංකික ඉහළම ප්‍රමිතියට සහ ජාත්‍යන්තර තත්ත්වයන්ට අනුකූල වෙන පද වූ ජිමි රැකවරණයේ ජාතික සුරක්ෂිතකරණය ගැලනි ෆයර් ෂීල්ඩ් පර්පල් ෆයර් දැන් වෙළඳ පොලේ
7: සේවයේ නියුතු රාජසේවක ඔබට වගේම විශ්‍රාමික රාජසේවක ඔබටත් දැන් විශේෂ මිලකට BYD වාහනයක් 0112125125 මතන්න BYD කරුසරු
8: FM 95 FM 94.8 Net FM

0: ஜானி ஏக்க தே துணுமாவத தே துணுமாவத
1: வெலாவ தஹாயி வினாடி தஹா நவையாயி சிந்து அகன் இன்னும் கூட விழாவ ஏனோ தேரின்னு மே வேணும் கூட மே பெத்தன கோல்ஸ் கொடக்கா மட்ட எத்தனை தாம கோல்ஸ் ஆன்சர் கரன்னு உன்னே ஹபை வாட்ஸ்அப் மெசேஜஸ் டிகாக் நம்ம பெலுவா ஏடிக்க கியான தமாய் ஹதன்னு ஹபை இட்ட கலிங் வாட மதக் கரன்ன ஓனி மே மேத வசல கிவல் ஹதன்னு ஹிதாகன் இன்ன கட்டியட்டு இவகேம தமாய் இதிகிரியும் கரன கட்டியட்டு நெத்தெஃபெம் அகன் இன்னவனங் லொக்கு வாசி கொடக்கன நிதர்ம ஹன்ன ஹம்ப வெனவானி ாயாரூபயாக வாகே நாமாயி இட பசே அட்ரஸ் எக்காய் இட பசே ஐடி கார்டு நம்பை கையக்கு பிந்துவாய் ஹத்சிய ஹெத்த நவையாய் ஹெட்டஹத்தாய் ஹெட்டஹத்தாய் ஹெட்டஹத்தின நம்பை கட்ட வாட்ஸ்அப் மெசேஜ் தால அவனுக்கு ஏமன் எத்தம் மீ நம்பை கட்ட மிஸ் கோல் கேவாத் வாட தரங்கையாத்த கேக்கது வேணும் புலுவா மீ சிவந்தி கொட்டையா தேக்க கேவனவே ஹம்ப வேணும் வந்து இன்சி சாஸ்தா ஸ்லெப்பரம் மெக்க சிவந்தி கொட்ட சீயாக்கு ஒயாகி கரகாரன அவஸ்தாவது என்னவா நிகாம் கல்பனா கல்ல பலன்ன ஒயாகி இதி கிரியமட்ட தெங்க அப்பே ரட்டே இன்ஜினேரு மகத்வரும் என்ன புலுவாம் பிதிரேரு மகத்வரும் என்ன புலுவாம் வெடி வெடியன் அரகான்னி ஸ்லெப்பெகட கெல்லபெனம சிவந்தியக விதிஹட்ட இன்சி சாஸ்தா சிவந்தினி இதின் சல்லிவிய தங்கரன்ன தேகுத் நே மே அமாரு காலே சிவந்தி கொட்ட சீயாக் நொமிலே அம்பு வினவா கேல கேன்னு ஏக மாரவாசியாக் மே தவசல் அப்பே கண்டாயம் யான கமனே அது தவசேதி அப்பே கண்டாயம் இன்னி உதயவருவே பிலிம தலாவ நகரே ஹவஸ் வேணுகட கட்டுகாஸ் தோட்ட பெத்தர என்ன லேசி விழா இன்னவா தெங்க ஸ்லெப்பர் அம்மைக்க ஹம்பு வேணி சிவந்தி கொட்ட சீயாக் நீ அம்மே கியூவ நகர அவட்ட ஒயா இன்னவனா தவ கிட்ட வடா தேகி தின அவஸ்தாவ தீனா பிலிம தலாவ நகரேட்ட உதயவருவே ஹவஸ் வருவே கட்டுகாஸ் தோட்ட நகரேட்ட என்னவா ஃபன் கேம்ஸ் தீனவா தேகி கொடாக் தினான்ன புலுவாங் முகத அப்பே இஷான் எத்துலு கண்டாயம மெஹிங் பிட்டாத் வேணுகட மம்மி பலாகன ஹிட்டியா முனாது தேகி விதியட பட்டவ கண்ணுகே லொரி கானக வடு அரகன் அவில்லது என்ன ஏ தேகி ஓகுலாண்ட தின்ன பலாகன அவில்லது இன்னி திங்க கஹந்தா பிலிம தலாவ கடுகஸ்தர் நகர் வர இன்னவன அத சூதானவி நின் இன்சி சாஸ்தா சிமெந்தி ஸ்லாப் வர மேக் தேகி கொடாக் அரகன நெத்தெஃபெம் அப்பே கண்டாயம் வேணும் இவகேம தமை வாட மதக் கரன்னோனி சேவனகல கிரி இபன் ஆரவோக ஹந்தே தீன ஆயும ஆயுர்வேத வெதமெதுர கேன கமல் வந்துல வீரப்பெரும் வெத மகத்தையா தங்கிதி நமக்கு இவகமன் கட்டிய தான் ரஜய ஏ ஸ்ரேணியை சகத்தை கலப்பு சர்வாங்க ரோக ஆயுர்வேத வைத்தியவரே தமாய் கமல் பந்துல வீரப்பெரும் வெத மகத்தையா கீழ கியாண்ணி ஒய் லெட் ரோக தீன்னு அப்படி சுபகரன் பேக கீழ கீழ ஹித்தன சமஹார விழாவட்ட லெட் ரோக ஹதிலா ஹாஸ்பிட்டல் கிட்ட கியாட்ட பசி ஆபரேஷன் வல்ட வகை நிர்தேசம் என்ன එහෙම ලෙඩ රෝග මේ නිකන් පුංචි නිකන් නියපොත්තෙන් කඩලා වගේ ලේසියෙන්ම සුවපත් කරගන්න පුළුවන් ප්‍රතිකාර කමල් බන්දුල වීරපිරුම වෙද මහත්තයා ගාව තියෙනවා. පිළිකා වෙන්න පුළුවන්, දියවැඩියාව වෙන්න පුළුවන්, වකුගඩු රෝග වෙන්න පුළුවන්, ස්නායු රෝග වෙන්න පුළුවන්, ගෑස්ට්‍රයිටිස් වෙන්න පුළුවන්. මේ ඕනිම ලෙඩකට නිතාවටම සුව වෙන ප්‍රතිකාර ලබා ගන්න කමල් බන්දුල වීරපිරුම වෙද මහත්තයාව හම්බ වෙන්න. යන්න කලින් කෝල් එකක් දෙන්න 0777 347 240ට හරි දැන් ඔයාගේ ගෙදරට ගෙන හාල් බෑග් එකේ හාල් ටික රයිස් කුකර් එකට දාලා කෑමට ගන්න කලින්

0: பிச்சோனே ரெடி கிதி
1: மூட் க சில் கரன ஹேப்பி பில்க ஜானி ஏக தே துனு.

சார் அவர்களே, தப்பா எடுத்துக்க கூடாது, பாட்டு எடுத்துடணும்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. பட் எனிவே, இட் இஸ் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அமெரிக்கா டு த நேஷன், டு த இந்தியா, டு த அண்டர்கிரவுண்ட், டு த வாட்டர். ஐ வுட் லைக் டு டெல் திஸ் இஸ் எ பியூட்டிஃபுல் சாங்.

0: Meltol hisaratiya una sempratishyava angapata vedanava apahasu dina sadaha ikman sahanaya Meltol paracetamol visheshayaki
1: aranthika dengu maduruwangin arakshawata pengiri adangu siddhalepa mosave spray 100% swabhavikai samata hitakarai siddhalepa mosave spray maduruwan palawaharana visheshajnya
2: parampara gananawak api upawa balagenbowa eha meha nupenna vidyak athule thibunu ape namaya usas tattwaya upa upi jeevi தரம் விசுவாசகலா தினன் தின தாட்சணைய ஆரக்ஷாவ இயல நண்பமின் பிரமித்திய சாதிக கல கிமி ரெக்கவரணே ஜாதிக சுரக்ஷித கரணைய கலனி ஃபைன் ஷீல்ட் பர்பிள் வயர் தென் விழுந்த புலே
3: தன்னவத தமதேவ வந்தனாவட்டு வந்த ஆயத்தனையாக
4: ஓ மன் தன்னவா டிராவல் நெட்
3: அவபோதின் சீலு பாசுகம் சமக ஆரக்ஷிதோ வந்தனாவட்டு சுதுசுதன பிடத்தியம் அகோஸ்து சிட டிசம்பர் டிராவல் நெட் தமதன்ன பிந்து 1112 863 363 பிந்து 76 716
5: මේක තමා විස්තරේ දාන්න ඕන පත්තරේ
6: කොල්ල කෙල්ල කොට යන